கும்பனம் கொல்புகம் உற்றம்புச்சிலேர் செய்தான் பீர்டிபூர் கொயபல் முடல் டிபூர் ரஜீமி பஜ்ஜோ ஜெக்குனம்